0: தபாய் சிந்தகனும் சார், கிப்ஸ் எஃப்எம் 98.3 MHz, யுவர் கம்பானியன்.
1: கிப்ஸ் டைம் செக்.
2: अहिले बेलुकीको 7 बजेको छ।
3: Keeps you cool.
4: Keeps you alive.
5: Keeps you entertained. Keeps 98.3 FM, your companion, your companion, your companion.
6: This is English Non-Stop Hits on Kips 98.3 FM.